எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து ராஜமுக்தி ஹரிதாஸ் திரைப்படங்களுக்காக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியுள்ள பாடல்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியின் முதலில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் குரல்களில் ஒலிக்கும் பாடல்.
2: எல்லாம் தருவான்

எல்லாம் தருவான் கேரமுகத்தான். அந்த பின்னவரும் போற்றும் ஐங்கரத்தான் என்றும் வெற்றி எல்லாம் தருவான் கே

0: அடுத்து கே. வீரமணி குரலில் ஒலிக்கும் பாடல்.
1: கன்னி மூல கணபதி பகவான்.

0: அச்சமற்று போனதே.
1: அடுத்து சிஸ்டர் சாரா நவரோஜி குரலில் ஒலிக்கும் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேரம் 7:10 ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டில் இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். காலை 7:15 திரை இசை, 7:30 ஆஜ் சவேரி, செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரை கானம், 9:00 அரங்கிசை, சுதா ஆர் எஸ் ஐயர், ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் ஆகியோரின் பாட்டு இடம்பெறும், ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம், வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை கானம், 11:30 மல்லை பூத்தண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, ஆந்திர மகாபாரதம் டாக்டர் பப்பு வேணுகோபால ராவ் அவர்கள் வழங்கும் உரை, 12:00 நிகழ்ச்சி நிரலினை தொடர்ந்து திரை கானம், 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர், எஸ் சந்திரிகா அவர்களின் வீணை இசை, ஆர் அக்ஷயராம் அவர்கள் மிருதங்கம், 2:30 திரை கானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம். இதில் ஆச்சாரியா பி கோபிச்சந்த் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் டாக்டர் ஜி லலிதா அவர்கள், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், இன்று மாலை 5:00 அரங்கிசையில் எஸ் ஹம்சினி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம், பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், கே மாதேஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன், மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, இரவு 7:10 இளைய பாரதம், அண்ட் எலிஜி ஃபார் த லிவிங் எர்த் அபிநயா ஸ்ரீ எஸ் அக்ஷயா இடையேயான கலந்துரையாடல், த ஆகஸ்ட் த சேஞ்ச் இந்தியா பி அப்பர்ணா வழங்கும் உரை, த ஹார்டஸ்ட் பார்ட் கவிதை சொல்பவர் தயஞ்சேதா, 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரை இசை, 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கத்திய இசை, இரவு 11:40 திரை காலம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம்.

0: நோயே மேன்மை.
1: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
0: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
3: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
0: தூய்மையே மேன்மை.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் இப்பொழுது 7:15. ஆகாஷவாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் திரையிசை பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் அம்மன் கோவில் கிழக்காலி திரைப்படத்திற்காக ஒலிக்கியிருக்கிறது. பாடலை பாடியவர்கள் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், எஸ். ஜானகி.

ஒலித்து கொண்டிருப்பது திரைசி பாடல்கள், வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 FM கோல்ட். கேட்கலாம் உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திற்காக பி. சுசீலா பாடிய பாடல்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 8:30 20 ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் நீங்கள் கேட்கலாம் திரைகானம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்கியிருக்கிறது. தர்மதுரை திரைப்படத்திற்காக

0: சிவசேனா.
1: நேரம் இப்பொழுது 8:40 100.1 எஃப்எம் கோல்டில் ஒழித்துக் கொண்டிருப்பது திரைக்கானம். கேட்கலாம் குரு சிஷ்யன் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: நேயர்களே, இன்று இரவு 8:15 எஃப்எம் கோல்ட் 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
1: ஒலிக்க இருக்கும் பாடல் சிவா திரைப்படத்திற்காக பாடலை பாடியவர்கள் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
1: ஒலித்துக் கொண்டிருப்பது திரைக்காலம். வழங்கிக் கொண்டிருப்பது 100.1 FM கோல்டு. நேரம் இப்பொழுது 8:51. 30 கேட்கலாம் மாப்பிள்ளை திரைப்படத்திற்கான பாடல். SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி குரல்களில்.

திரிகானத்தின் நிறைவான பாடல். அதிசய பிறவி திரைப்படத்திற்காக ஒலிக்கியிருக்கிறது மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி குரல்களில்.

0: ஒலித்தந்த பாடலுடன் திரைகானம் நிறைவு பெற்றது. மீண்டும் திரைப்பட பாடல்களை 10:30 கேட்டு ரசிக்கலாம். அடுத்த அறிவிப்பு தொடரும்.
1: அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 9:00. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று சுதா ஆர்எஸ் ஐயர், ஸ்ரீவித்யா ஆர்எஸ் ஐயர் ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம், வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் ஹரிகேசநல்லூர் முத்தைய பாகவதர் கீர்த்தனைகள் இடம்பெறுகின்றன. முதலில் ஸ்ரீ ராஜமாத்தங்கி என தொடங்கும் வர்ணம், சுத்த சன்னியாசி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 9:31:15. அரங்கிசை நிகழ்ச்சியில் சுதா ஆர்எஸ் ஐயர், ஸ்ரீவித்யா ஆர்எஸ் ஐயர் ஆகியோரின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம், வி சாய் சுப்பிரமணியம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து லம்போதர சோதர கல்யாணி ராகம், சங்கீர்ண சாப்பு தாளம்

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 10:30 ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் நீங்கள் கேட்கலாம் சுகமான ராகங்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடல் கொம்பேரி முகந்தரி படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது.

0: நேயர்களே, இன்று இரவு 8:15 எஃப்எம் கோல்ட் 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
1: சுகமான ராகங்களில் ஒலிக்க இருக்கும் குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. மகுடி திரைப்படத்திற்காக

சுகமான ராகங்களில் கேட்கலாம் நான் பாடும் பாடல். எஸ் என் சுரேந்தர், எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா?
1: இல்லையே.
0: அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்த உடனே போயிடலாம் இல்லையா, அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைனா என்னங்க, அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: ஒலித்து கொண்டிருப்பது சுகமான ராகங்கள், வழங்கிக் கொண்டிருப்பது உங்கள் 100.1 FM கோல்டு. கேட்கலாம் எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்களில் நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

சுகமான ராகங்களில் நிறைவான பாடல் உன்னை நான் சந்தித்தேன் திரைப்படத்திற்காக ஒலிக்கியிருக்கிறது. பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் இப்பொழுது 11:10. ஆகாஷ்வாணியின் 100.1 எஃப்எம் கோல்டில் திரைகானம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் பீமா திரைப்படத்திற்காக கேட்கலாம். பாடலை பாடியவர்கள் அரியரன், மதுஸ்ரீ.

0: தமிழ் எங்க?
1: அவ விளையாடிட்டு இருக்கா.
0: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
0: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
1: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
0: குழந்தைகிட்ட போன் குடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
2: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா.
3: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
2: இனி நான் உன்னை என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
3: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
4: திரைக்காலத்தின் நிறைவான பாடல் எந்திரன் திரைப்படத்திற்காக ஒலிக்க இருக்கிறது. பாடலை பாடியவர்கள் விஜய் பிரகாஷ், ஸ்ரேயா கோஷல்.

0: சந்தித்து முக்தி காங்கிதையினன் பாரதமர்ஜிதோவினின பக்தி பட்டிஞ்சின ஸ்ரீயு ஆயுவுன் பூரியசம்புனுன் பிரமதமுன் திருடவித்யுகல்கு வாரி கேகோரிகளைன வேகமனகூடு சுபுத்திரினிகாஞ்சு சத்வருன் கரவமொப்பகாபடையு கர்ப்பிணியுன் வருசன் குமாரியுன். கர்ப்பிணி ஸ்திரீலக்கு புத்திரப்பிராப்தி, கன்யலக்கு விவாகம் ஜருகுதாயட. திக்கன் கார் இங்கோ மாட கூட அன்னார், வியாசமுனீந்திர சார கருணாதிசயம்புன பாரதார்த்தமுத்பாஷிதமைன எட்டி நுதபாக்யுனகுன் சகலாகமர்த்த சம்பாசனமாவஹில் ஜனபங்குலு கீர்த்தனச்சேய சஸ்வதுல்லாச முகானுபூதி அச்சலஸ்திதி நுப்புன தண்டு நுதாத்துடை. அன்னி ஆகமாலு சதிவின ஜானம் கலிகி நிச்சலத்துவம் கலுகுதுந்தி அன்னார். ஈ நிச்சலத்துவம் அண்டே நிச்சலத்துவம் முக்திக்கு சோபானம். சம்ஸ்கிருத பாரதம்லோ பலஸ்ருதி ஒக பிரச்சனதோ முகிஸ்துந்தி. அது ஏமிட்டே, ద్వైపాయనుడు చెప్పిన పవిత్రమైన పాపాలను పోగొట్టేది, శుభాలను నొసగేది అయిన భారతం ఎవరు చదువుతారో వారిని వేరే అభిషేకించవలసిన అవసరం ఏమిటి అని ప్రశ్న. అంటే పుష్కర జలాలతో అభిషేకిస్తే ఎంత పూత పవిత్రులవుతారో భారతం సరిగ్గా చదివినా విన్నా వారంతటి పవిత్రులవుతారన్నమాట. ఆ శ్లోకం ఇది. ద్వైపాయనష్టపుట నిస్సృతం అప్రమేయం புண்ணியம் பவித்ரம் அத பாபஹரம் சிவம் ச யோ பாரதம் சமதிகச்சதி வாச்சியமானம் கிம் தஸ்ய புஷ்கரஜலைரபிஷேசனேன அனி. தர்மார்த்த காமோக்ஷாலலோ பாரதம்லோ லேனிதி பிரபஞ்சம்லோ லேது அன்னது ஆர்யோக்தி. தர்மே அர்த்தே ச காமே ச மோக்ஷே ச பரதர்ஷப யதி ஹாஸ்தி ததன்யத்ர யன்னே ஹாஸ்தி ந தத் க்வசித் அனி சம்ஸ்கிருதம்லோ செப்பார். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வசிஷ்டாய நமோ நம அனி வியாசுல வாரிக்கு நமஸ்கரிஞ்சி ஆந்திரமுன பாரதமுன அவதரிம்பஜேசின கவித்ரயம் வாரினி சம்ஸ்மரிஞ்சி ஈ பாரத பிரசங்க சுருங்கல விண்ணவாரிக்கு சுபாலு கலுகுதாயனி ஆஸ்வாசிஸ்து ஜயந்திதே சுகிருத்தினோ ரசசித்தாஹ கவீஸ்வராஹ நாஸ்தி தேஷாம் யசக்காயே ஜராமரணஜம் பயம்.
1: மனம் இன்றுவரை ஆந்திர மகாபாரதம் சீர்ஷிக்கின முகிம்பு பலஸ்ருதி 18வ பாகம் டாக்டர் பப்பு வேணுகோபாலராவு கார் பிரசங்கம் விண்ணாம். ஈரோஜு மத்தியானம் 3 గంటలకు 100.1 ఎఫ్ఎం గోల్డ్ ఇదే మీటర్లపై ప్రసారమయ్యే మధురం మధురం ఈ సమయం కార్యక్రమంలో ఆకాశవాణితో అలనాటి మధుర స్మృతులు మనతో పంచుకునున్నారు ఆకాశవాణి చిర పరిచయస్థులు, వక్త, మన ఆకాశవాణి నిరంతర శ్రోత ఆచార్య పి గోపీచంద్ గారితో సంభాషణ ప్రసారమవుతుంది. వీరితో సంభాషించిన వారు మన నిలయ విశ్రాంత కార్యక్రమ విభాగాధిపతి డాక్టర్ జి లలిత.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேரம் 12 மணி, குரல் அமுதம் கேட்கலாம்.

0: உருவாக்கி வாழ்க்கையை சீரழித்துவிடும் சூதாட்டத்தை விட வறுமை தருவது வேறு ஒன்றும் இல்லை. குறள் எண் 934, அதிகாரம் சூது.
1: சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவதொன்று இல்.
0: பல குற்றங்களுக்கு ஆளாக்கி வாழ்க்கையை சீரழித்துவிடும் சூதாட்டத்தை விட வறுமை தருவது வேறு ஒன்றும் இல்லை. குறள் எண் 934, அதிகாரம் சூது.
2: குறளமுதம் கேட்டோம். நேரம் இப்பொழுது 12:30. ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டில் இனி ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். அறிவிப்பினை தொடர்ந்து திரையகானம் 12:40 மெல்ல இசை பாடல்கள் கேட்கலாம். 1:10 இசைமலர் எஸ் சந்திரிகா அவர்களின் வீணை இசை, ஆர் அக்ஷயராம் அவர்கள் பிரதங்கம். 2:30 திரையகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம். ஆச்சாரியா பி கோபிச்சந்த் அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுபவர் டாக்டர் ஜி லலிதா அவர்கள். 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். இன்று மாலை 5:00 அரங்கிசையில் எஸ் ஹம்சினி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வாயிலின் கே மாதேஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். 6:10 விஸ்லேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. இன்று இரவு 7:10 இளைய பாரதம், An Elegy for the Living Earth, அபிநயா ஸ்ரீ எஸ் அக்ஷயா இடையேயான கலந்துரையாடல். த ஆகஸ்ட் த சேஞ்ச் இந்தியா பி அப்பர்ணா வழங்கும் உரை, த ஹார்டஸ்ட் பார்ட், கவிதை சொல்பவர் தயன் சேதா. 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம், 8:10 திரை இசை. 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. ஒன்பது 15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்ப்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். நேரம் இப்பொழுது 12:03:20. ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டில் திரைகானம். மனதிற்கு இனிய பழைய திரைப்பட பாடல்களில் கேட்டு ரசிக்கலாம். காலத்தால் அழியாத பழைய திரைப்பட பாடல்கள் முதலில் ஒலிக்க இருப்பது மிஸ்ஸியம்மா திரைப்படத்திற்காக ஏ.எம். ராஜா பி. சுசீலா பாடிய பாடல்.

0: நேயர்களே, இன்று 8:15 எஃப்எம் கோல்ட் 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
1: காலத்தால் அழியாத பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஊருக்கே இருக்கும் பாடல் சபாஷ் மீனா திரைப்படத்திற்காக பாடலை பாடியவர் டி எம் சவுந்தரராஜன்.

0: நேயர்களே, இன்று 8:15 எஃப்எம் கோல்டு 100.1 மெகாஹெர்ட்ஸில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
1: காலத்தால் அழியாத பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒலிக்கேற்கும் பாடல் பாக பிரிவினை திரைப்படத்திற்காக பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி லீலா.

0: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: காலத்தால் அழியாத பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒலிக்கு இருக்கும் பாடல் படிக்காத மேதி திரைப்படத்திற்காக டி எம் சுந்தரராஜன் பாடியது.

நேரம் இப்பொழுது 12:45. மெல்லிசை பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடரும் பாடலை பாடியவர் டி எல் தியாகராஜன், பாடலை இயற்றியவர் பாரதிதாசன், இசையமைத்தவர் டி கே ஜெயராமன்.

தொடரும் பாடல் சுத்த சத்வானந்தா இயற்றியது. இசையமைத்தவர் எல் கிருஷ்ணன் அவர்கள். எஸ் ராஜேஸ்வரி இப்பாடலை பாடியுள்ளார்.

நெல்லை கணபதி இயற்றிய பாடலுக்கு கே வைத்தியநாதன் இசையமைத்திருக்கிறார். ஆல் இண்டியா ரேடியோ சேர்ந்து இசைக்குழு இப்பாடலை பாடியுள்ளனர்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே கனகலதா. उपराष्ट्रपति सीपी

மிருதங்கம். முதலில் ஓரச்சூப்பு என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை. ராகம் கன்னட கவுளை, தாளம் ஆதி.

தொடர்ந்து அப்பராம பக்தி என தொடங்கும் தியாகராஜ கீர்த்தனை, ராகம் பந்துவராளி, தாளம் ரூபகம்.

எஸ் சந்திரிகா அவர்களின் வீணை இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் அக்ஷயராம் அவர்கள் மிருதங்கம். பக்கல நிலப்படி தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் கரஹர பிரியா, தாளம் மிஸ்ரிச்சாப்பூ.

இனி எச்சரிக்ககா ராரா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் எதுகுல காம்போதி, தாளம் கண்டச்சாப்பூ.

நிறைவாக மாதவ மாமவ நாராயண தீர்த்தர் தரங்கம் ராகம் நீலாம்பரி தாளம் ஆதி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள் இப்பொழுது கேட்டு ரசிக்கலாம் திரைக்கானம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் விக்ரம் படத்திற்காக. எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: ஜானகி பாடியிருப்பது.
1: கண்ணே ஒட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
2: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
1: பத்திக்கிட்டா பத்தட்டுமே, அஞ்சுகமே நெஞ்சு என்ன விட்டு விட்டு துடிக்கிது, கட்டழகி உன்னை எண்ணி கண்ணு மூடி பிதுங்குது,
2: கொத்தி விட வேண்டும் என்று குக்கு என்ன துடிக்கிது, தப்பி விட வேண்டும் என்று கெண்டை மீன் தவிக்குது,
1: குளிக்கிற மீனுக்கு குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் நேரம் 2:44. நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு. ஒலிக்கும் அடுத்த பாடல் காக்கி சட்டை படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியிருப்பது.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்ட போது, தெரியுமா?
1: எதே? எஸ், ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தின் அடுத்த பாடல் நல்லவனுக்கு நல்லவன் படத்திலிருந்து, கே ஜே சுதாசியஸ் ஜானகி பாடியிருப்பது.

நேரம் 5 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு பண்பலை வரிசை அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் ஹம்சினி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், கே மாதேஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். முதலில் குருவடிவாகி அவையார் இயற்றிய விருத்தம், தொடர்ந்து சரணாகதி என தொடங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல்.

தொடர்ந்து கல்லாப்பிழையும் பட்டினத்தார் இயற்றிய விருத்தம், தொடர்ந்து மட்டிட்ட புண்ணியம் என தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் ஹம்சினி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், கே மாதேஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். அடுத்து உற்றறிந்த உணர்வெல்லாம் விருத்தம், தொடர்ந்து ஓசை ஒலியெல்லாம் திருநாவுக்கரசர் திருத்தாண்டகம்.

நிறைவாக முருகன் குமரன் விருத்தம் கந்தர் அனுபூதி. அறமிலாவதி அருணகிரிநாதர் திருப்புகள்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை எஸ் ஹம்சினி அவர்கள் பாடியிருந்த பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், கே மாதேஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். சில நொடிகளில் தொடரும் செய்தியறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: ये समाचार बुलेटिन समाप्त हुआ।
1: நேரம் மாலை 6:05. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 FM கோல்டு பண்பலை வரிசை. இந்த அலைவரிசையில் இனி இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 விசிலேஷன், 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் அண்ட் எலகி ஃபார் தி லிவிங் ஏர்த், அபிநயஸ்ரீ எஸ் அக்ஷயா இடையேயான கலந்துரையாடல் கேட்கலாம். தொடர்ந்து தி ஆகஸ்ட் தட் சேஞ்ச்டு இந்தியா, பி அபர்ணா வழங்கும் உரை. தி ஹார்டஸ்ட் பார்ட் கவிதை சொல்பவர் தயன்சிதா. 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம். இரவு 8:15 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, இரவு 11:40 திரைகாணம். இனி இதே அலைவரிசையில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களை, பராமரிப்பு பணிகள் காரணமாக நள்ளிரவு 12:10 முதல் அதிகாலை 5:44 வரை எமது தரை வழி ஒளிபரப்பு இராது. நிகழ்ச்சிகளை மொபைல் ஆன் ஏர் ஆப்பில் கேட்கலாம். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம் நிகழ்ச்சியில் ரஷீத்கான் அவர்களின் பாட்டு இடம்பெறும். அதிகாலை 4:10 பொங்கும் மங்கலம், மேல்சானங்குப்பம் MGM சரவணன் அவர்களின் நாகஸ்வரி இசை இடம்பெறும். வேலூர் BMS கதிர்வேல் அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை, 7:30 ஆட்சிவேரே செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:30 திரை காணம், 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் சேலம் டாக்டர் எஸ் காயத்ரி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் விஜய் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே ராமகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், பிரசாந்த் மாத்ருபூதம் அவர்கள் கஞ்சீரா. 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரை காணம், 11:30 மல்லைப்பூ தொண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, இதில் சித்திர சங்கீதம். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை காணம். 12:40 மெல்லிசை, 1:10 இசை மலர். பரூர் MK அனந்தலட்சுமி அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். 6 சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், பூவனூர் R விஸ்வநாதன் அவர்கள் மிருதங்கம். பகல் 2:30 முதல் 4:00 வரை திரை காணும், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:45 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் எஸ் சுந்தர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், பி அரவிந்தன் அவர்கள் மருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், 6:10 விஸ்லேஷன். மாலை 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் நெகிழியில்லா சமூகம் AS தேவதர்ஷன் வழங்கும் முறை, சங்கீதம் சந்தோஷம், மகிதா விக்னேஷின் வீணை இசை, நீதிக்கதைகள் சொல்பவர் UI ஹன்சிகா, நீர் பாதுகாப்பு உரை வழங்குபவர் R ஹம்சினி ஆகியன. 7:45 திரைப்பட பாடல், 7:50 செய்தி கதம்பம். இரவு 8:10 திரை காணும், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ் நிகழ்ச்சிகள் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரை காணம். இதுவரை நமது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு அலைவரிசையில் இன்றும் நாளையுமான நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
2: நேர்களை, இன்று 8:15 FM கோல்டு 100.1 MHz இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர் நேரலை நிகழ்ச்சி.
3: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
4: இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
3: அது என்ன 2020 பிரேக்?
4: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: மேனேஜ்மெண்ட் மாடல் ஷோ த டென்ஸ். வெல் பிளான் சிட்டிஸ் வித் குட் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் க்ளீன் கவர் கேன் ஆக்சுவலி ஹாவ் அ ஸ்மாலர் என்விரான்மெண்டல் ஃபுட் பிரிண்ட் பர் பர்சன் தேன் ஸ்ப்ராலிங் சப் அப்ஸ்.
1: ஸோ காம்பேக்ட் வெல் டிசைன் சிட்டிஸ் வித் பார்க்ஸ், சைக்கிளிங் லேன்ஸ் அண்ட் எஃபிஷியன்ட் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் ஆர் ஆக்சுவலி மோர் சஸ்டெயினபிள் தேன் வி மைட் அஸ்யூம்.
0: எக்ஸாக்ட்லி, த ப்ராப்ளம் இஸ் நாட் அர்பனைசேஷன் இட் செல்ஃப், இட்ஸ் அன்பிளான்ட் அர்பனைசேஷன். Rain water harvesting, protecting urban wetland as natural flood buffer and mandating green cover in a new construction are all achievable if there is a political will at a municipal level.
1: And urban flooding is a good example of why this matters particularly. When we destroy natural drainage like lakes and wetlands, our own cities become more vulnerable to the very disaster climate change is intensifying.
0: Which shows how every issue we have discussed today, climate

0: திரைப்பட பாடல் கேட்டீர்கள். இனி
1: செய்தி கதம்பம்.
2: இன்றைய செய்தி கதம்பத்தில், சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலைட்டுகளால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் வளர்ச்சிப் பணிக்காக 700 கிராமங்களை இணைக்க 108 வழித்தடத்தில் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு. திருப்பூர் மாவட்டத்தில் பின்னலாடை இயந்திர கண்காட்சி குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தித் தொகுப்பு. மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன.

0: முதலில் நக்சலைட்டுகளால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் சத்தீஸ்கர் மாநில அரசு வளர்ச்சிப் பணிக்காக 700 கிராமங்களை இணைக்க 108 வழித்தடத்தில் பேருந்துகள் இயக்குகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு.
1: சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது மனித நாகரிகத்தின் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வித்திட்டது. கால்நடையாய் தொடங்கிய பயணம் இன்று விண்வெளியை தொட்டு நிற்கிறது. கடந்த 3 தசாப்தங்களாக நக்சலைட்டு பிரச்சனையால் சத்தீஸ்கர் மாநிலத்தின் வளர்ச்சி பயணம் மட்டுமல்ல பொதுமக்களின் அன்றாட பயணமும் தடைபட்டுவிட்டது. தற்போது நக்சலைட்டு பிரச்சினை முடிவுக்கு வந்துள்ள நிலையில் நக்சலைட்டுகளால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் வளர்ச்சிப் பணிகளை தீவிரப்படுத்தும் பணிகளில் சத்தீஸ்கர் மாநில அரசு முனைப்பு காட்டி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக முதலமைச்சரின் கிராம பேருந்துகள் திட்டம் தொடங்கப்பட்டு தனியார் பங்களிப்புடன் பேருந்து போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. நக்சலைட்டுகளால் பெரிதும் பாதிக்கப்பட்ட பஸ்தர் மண்டலத்தில் குண்டேகாவ், சுக்மா, பிஜாப்பூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் உள்ள 700 கிராமங்களை இணைக்கும் வகையில் பேருந்து போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பொதுமக்கள் மருத்துவம், கல்வி உள்ளிட்ட தேவைகளுக்காக மற்ற இடங்களுக்கு பயணம் மேற்கொள்வது எளிமையாக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் சத்தீஸ்கர் மாநிலத்தின் போக்குவரத்து துறை முதன்மை செயலாளர் பிரகாஷ்.
2: 108 பஸ் 13 மாவட்டங்கள்ல ரன் பண்ணிட்டு பஸ் ஆபரேஷன்ஸ் இருக்கணும். மக்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாவோ, படிப்பு ரிலேட்டடாவோ, அவங்க பிசினஸ் ரிலேட்டடாவோ அர்பனுக்கு வர்றது போறதுக்கு வந்து அதுக்காக வசதிகள் பண்றதுக்காக இந்த வந்து கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணிட்டு ஸ்கூல் போறவங்களுக்கு ரொம்ப வசதி, ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஈவன் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ட்ரைபிள்ல முன்னாடி ஒருத்தவங்க வந்து கல்யாணம் முடிச்சு ஒரு ஊருக்கு வந்திருக்காங்க, அவங்க இந்த ஊர்ல இருந்து அவங்க அம்மா ஊருக்கு போறதுக்கு வந்து 6 மணி நேரம் ஆனதா முன்னாடி, இப்ப 6 நேரத்துல போறாங்க. ஏன்னா முன்னாடி வந்து பக்கத்துல இருந்திருக்கும், பட் காட்டு பாதனால தனியா போக முடியாது, இப்ப வந்து பஸ் விடுறதுனால போறாங்க அப்படின்றாங்க.
1: பேருந்து போக்குவரத்திற்கு பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்து வருவதால் மேலும் 8 வழித்தடங்களில் இத்திட்டத்தை விரிவாக்கம் செய்யவும் சத்தீஸ்கர் மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநில அரசு சார்பில் போக்குவரத்து கழக பேருந்துகள் இயக்கப்படாத நிலையில் பிரதமரின் மின்சார பேருந்துகள் திட்டத்தின் கீழ் 240 பேருந்துகள் நகர பேருந்துகளாக இயக்கப்படுகின்றன. இதன் மூலம் பெருநகரங்களுக்கான பேருந்து சேவையும் எளிமையாக்கப்பட்டுள்ளது.
2: பிஎம்இ பஸ் சேவால வந்து 240 பஸ் வரப்போகுது. இங்க வந்து 4 சிட்டி கவர் பண்றோம். ராய்ப்பூர், துர்க், பிலாயின்ட ஒரு ஊரு, அப்புறம் பிலாஸ்பூர் அண்ட் கோர்பால வந்து 240 பஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கு.
0: திருப்பூர் பின்னலாடை இயந்திர கண்காட்சியில் உலகளாவிய சந்தையில் போட்டியிட உதவும் ஆட்டோமேஷன், AI சார்ந்த தரக்கட்டுப்பாடு போன்ற நவீன தீர்வுகள் ஆகியவை குறித்து எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு.
3: திருப்பூர் காங்கேயம் சாலை ஹவுசிங் யூனிட் பிரிவு அருகே உள்ள டாப்லைட் மைதானத்தில் 24வது பனியன் இயந்திர நெட்ஷோ கண்காட்சி ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டு கழக தலைவர் சத்யவேல் ரிப்பன் வெற்றி துவங்கி வைத்தார். அரங்குகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அதிநவீன இயந்திரங்களை பார்வையிட்டார். இந்த பனியன் இயந்திர கண்காட்சியில் ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு வெளிநாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்களின் இயந்திரங்கள் அரங்குகளில் ஏராளமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இதுகுறித்து ஆயத்த ஆடை ஏற்றுமதி மேம்பாட்டு கழக தலைவர் சத்யவேல் பேசுகையில்,
4: இதில் முக்கிய அம்சம் என்று பார்த்துக்கொண்டால் மிகவும் நவீனத்துடன் இங்கு கண்காட்சிக்கு எல்லா மேனுபேக்சர் வைத்துள்ளார்கள். முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் பிரிண்டிங் துறையில் ஒரு 30%, சூயிங் மிஷின் என்ற முறையில் 30% இங்கு ஸ்டால்களை அமைத்துள்ளார்கள். நாங்கள் வரும்போது பார்த்தோம், இதில் AI டெக்னாலஜி என்ற முறையில் பிரிண்டிங்கும் சரி, சுயிங்கிலும் சரி, அந்த வசதி உள்ள AI டெக்னாலஜி வசதி உள்ள மிஷினரிகளை கண்காட்சிக்கு வைத்துள்ளார்கள். இது மிகவும் தேவையான ஒன்று. இந்த 24 நெட்ஷோ இருந்தாலுமே இந்த முறை இந்த நெட்ஷோ மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனென்றால் நாம் ஆல்ரெடி 11 நாடுகளுடன் FTA ஒப்பந்தம் போட்டுள்ளோம். 27 ஐரோப்பிய நாடுகளுடன் இப்பொழுது ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. அப்படி பார்த்தீர்கள் என்றால் உலக மக்கள் தொகையில் 65% மக்களை கொண்ட நாடுகளுடன் நாம் FTA போட்டுள்ளோம். இதன் மூலம் உலக ஜனத்தொகையில் நமது ஏற்றுமதியாளர்களுக்கும் சரி, டெக்ஸ்டைலுக்கும் சரி, 65% ஆஃப் த பீப்புள் ஆஃப் த வேர்ல்ட் will utilize this FTA. இதில் முக்கியமானது என்ன என்று பார்க்க வேண்டும் என்றால் FTA என்பது எல்லா தொழிலுக்குமே அவர்கள் போட்டுள்ளார்கள். இந்த 65% கொண்ட 38 நாடுகளில் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் என்ற உற்பத்தியை அவர்கள் செய்வதில்லை. அந்த நாட்டு மக்கள் எல்லோருமே இறக்குமதியைத்தான் நம்பியுள்ளார்கள். அதனால் இந்தியாவினுடைய ஏற்றுமதி மிக மடங்கு அதிகரிக்கும். திருப்பூரில்

0: மக்கள் பற்றாக்குறை என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. அதை நிவர்த்தி செய்ய ஹை ப்ரொடக்டிவிட்டி மிஷின்களை கண்காட்சிக்கு வைத்துள்ளார்கள். ஏஐ டெக்னாலஜியுடன் மிஷின்களை கண்காட்சிக்கு வைத்துள்ளார்கள். ஒரு ரொபோட்டிக் என்ற முறையில் ஒரு பாமத்தூரை சேர்ந்தவர் இங்கு ஒரு கண்காட்சியில் அவருடைய மிஷின்களை வைத்துள்ளார்கள். இது என்னவென்றால், ஆட்கள் இல்லாமே ரொபோட்டிக் முறையில் பிரிண்டிங் என்ற முறை வேண்டுமென்றால் அவர்கள் அதை டிஷர்ட்டை லோடு செய்து அன்லோடு செய்து பேக் பண்ணி அனுப்ப முடியும். இந்த வசதி எல்லாம் நாம் நமக்கு ஏன் தேவை என்றால், ஆட்கள் பற்றாக்குறை இருக்கும் பொழுது இந்த ஆட்டோமேட்டிக் ரோபோட்டிக் அண்ட் ஏஐ டெக்னாலஜி மூலம் குறைந்த ஆட்களோடு மிக அதிக உற்பத்தியை செய்யப்படும்.
1: இனி சமூக ஊடக பதிவுகள். கருணை, சுயமரியாதை, மனநிறைவு ஆகிய உணர்வுகளால் உண்மையான மகிழ்ச்சி கிடைப்பதாகவும், சமூகத்தில் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கம் வலுவடைவதாகவும், ஒருவரின் முயற்சியால் சோம்பல் முறியடிக்கப்படுகிறது என்றும், ஈடுபாட்டால் சந்தேகங்களுக்கு தெளிவு பிறப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லியின் நினைவு நாளில் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். சட்டம், அரசியல் சாசனம், நிர்வாகம் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர் என்றும், நாட்டின் முன்னேற்றத்திற்கு அளப்பரிய பங்காற்றியவர் என்றும், மக்களுக்கான அவரது சேவைகள் என்றும் போற்றப்படும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் தனது சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். பாரம்பரிய பருவகால நடவு நிலை குறித்து அறிந்து கொள்வதற்காக தனது கிராமத்திற்கு சென்றதாகவும், இந்த ஆண்டு நல்ல மழை பெய்துள்ளதால் பயிர்கள் செழிப்பாக விளைந்துள்ளதாகவும், கிராம மக்கள் அதிக மகசூலை ஆர்வத்துடன் எதிர்நோக்கியுள்ளதாகவும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். துறைமுகங்கள், கப்பல் மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் புதுதில்லியில் உள்ள நாடக கலை பயிற்றுவிக்கும் தேசிய பள்ளியில் மாணவர்களை இன்று சந்தித்து உரையாற்றியது பெரும் மகிழ்ச்சி கொள்வதாக தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்திய மாணவர்களின் படைப்பாற்றல் ஈடு இணையற்றது என்று குறிப்பிட்டுள்ளார். நாடகம் மற்றும் நடிப்பு பற்றிய அற்புதமான புதிய விஷயங்களை தாம் கற்றுக்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உத்ராசனா என்ற யோக பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் கழுத்து பகுதி மற்றும் முதுகு வலியிலிருந்து விடுபடலாம் என்றும், வயிறு மற்றும் இடுப்பு பகுதியின் கொழுப்பு கணிசமாக குறைவதாகவும், ஜீரணம், இதயம் மற்றும் சுவாச ஆரோக்கியம் மேம்படுவதாகவும், மக்கள் தங்கள் அன்றாட பணிகளுக்கிடையே நாள்தோறும் இப்பயிற்சியை செய்து நன்மைகள் பெற தனது சமூக வலைதள பக்கத்தில் ஆயுஷ் அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது.

0: கட்டுப்படை கட்டினால் ஸ்வயமே கட்டுப்படை பாரதிய சேனா.
1: பாரதிய சேனா கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
2: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
3: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
2: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
4: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
5: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1447 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: இதோ ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி தொடங்குகிறது. உங்களோடு இணைகிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் பி. சரவணன் அவர்கள்.
1: நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது 100.1 FM கோல்டு. மறுபடியும் உங்களை ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நேயர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, சந்திச்சிருவோமா? முதல் நேயர் யார்?
2: வணக்கம்.
3: ராணிப்பேட்டை மாவட்டம் கி விசாரம்
2: செல்லுமையா, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கும் சார. நல்லா இருக்கீங்க? நீங்க
2: நல்லா இருக்கும்.
3: மை சார், நேற்று சாயந்தரம் ஒரு கால் மணி நேரம் பயந்துருக்கும், ஒரு 15 நிமிஷம்.
2: பரவாயில்லையா?
3: பரவாயில்ல.
2: தேவை
3: 10 நாளைக்கு பிறகு நேற்று சூரிய போட்டது,
2: லேசான ஒரு மழை.
3: ஆமா, செடியெல்லாம் கொஞ்சம் வதங்கி இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் தண்ணி வந்தோடனே ஓரளவுக்கு, இப்ப காலில தான் போய் வந்தேன், இப்ப கொஞ்சம் தெளிவா இருக்கு செடி.
2: பரவாயில்ல, சூப்பர்.
3: காஞ்சி வதங்கி இருந்தது.
2: ஒரு நாள் மழை தானே இதுவே சூட்ட கிளப்பி விடும் சொல்லுவாங்க.
3: கடுமையான சித்திர மாச வெயில் மாதிரி காஞ்சி சார், ஒரு 3-4 நாளா.
2: அப்படியா?
3: ஆமா ஆமா, ரொம்ப வெயில் எங்க பக்கம். இந்த ராணிப்பேட்டை சைடு அந்த சைடுக்கு வந்து வந்தது, நேற்று தூரம் அப்படியே கொஞ்சம் மப்பு கிளம்பி வந்தது. அந்த இந்த வெயில் அப்படியே பெஞ்சிட்டு அப்படியே பூச்சி
2: மழை மேகம் அப்படியே போகும் பாருங்க. போகும்போது அப்படியே லேசா மழையை பெஞ்சிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்.
3: போயினே
2: அதேதான் வரும், மழை வந்துடும், நம்பிக்கையோடு இருப்போம்.
3: சரி சார், நன்றி சார்.
2: நன்றி,
3: நன்றி,
2: நன்றி செல்வம்.
3: ஆமா,
1: இது ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறலாம். தொடர்புக்கு தொலைபேசி எண் 044, இது இணைப்பு எண், 298600037. இந்த எண்ணில் நேயர்கள் தொடர்பு கொண்டு நல்ல பல விளக்கங்களை பெறலாம்.
2: அடுத்த நேயர் யார், எங்கிருந்து?
4: ஹலோ.
2: ஹலோ,
4: வணக்கம்.
2: வணக்கம்.
4: என்னோட கேள்வி என்னன்னா சார், எங்க வீட்டுல அது இருக்குது, கொய்யா மரம் இருக்குது, அது இப்ப நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒரு 6-4 வருஷம் 5 வருஷம் ஆயிருக்கு, ஆயிடுச்சு, வளர்ச்சி நல்லா இருக்குது. ஆனா இது வரைக்கும் பூ இல்ல, காய் இல்ல.
2: உங்க ஊர் என்ன ஊருங்கயா, உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேரு, நான் ஓய்வு பெற பேராசிரியர் பார்த்து சார், செங்கல்பட்டு மாவட்டம் சாலையூர்.
2: கொய்யா மரம்னாங்கயா, அந்த கண்ணு எங்க இருந்து வாங்கிட்டு வச்சீங்க?
4: கண்ணு வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி, ஞாபகம் இல்ல.
2: உங்க கொய்யா மரம் வந்து ஒட்டு கண்ணா அல்லது சாதாரண கண்ணான்னு தெரியல உங்களுக்கு, இல்லையா?
4: என்ன
2: பண்ணுங்க, நடுவுல இருக்கிற தண்ட மட்டும் விட்டுட்டு மேல இருக்கிற படர்ற கிளைகளை எல்லாத்தையும் நல்ல அழகா கட் பண்ணி விடுங்க. சாதாரண கன்றுகள் வச்சீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஒண்ணு, இன்னொன்னு, நீங்க கொஞ்சம் கீழே கொஞ்சம் தண்ணி குடுக்கறத நிறுத்துங்க. அந்த மரத்துக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்து பாருங்க. செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள் சிறந்த மாதம், அந்த நேரத்துல தான் கட் பண்ணி விடணும். இருந்தாலும் இப்ப செப்டம்பர் வருது, நீங்க என்ன பண்ணுங்க, இப்பயே கூட பழைய வாதுக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நல்ல பிசுறு இல்லாம கட் பண்ணி விடுங்க.
4: பிசுறுன்னு என்ன சார்?

0: பிசுறுனா நீங்க கட் பண்ணும் போது அதுல தோல் உரியும் இல்லையா? அந்த பட்டை உரியும், அந்த பட்டை உரிய கூடாது. கட் பண்ணா ஒரே கட்ல
1: இளையராஜாவுடைய இசையில, இளையராஜாவுடைய வரிகள்ல இளையராஜா மற்றும் அனன்யா இருவரும் இணைந்து பாடிய ஒரு சூப்பரான பாடல் விடுதலை திரைப்படத்துல உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: இது 100.1 FM கோல்ட். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க 044 இணைப்பு எண் 298600037 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.
1: சோ அடுத்த காலர் யாருன்னு பாத்துருவோம். வணக்கம்
2: சார். கோபுரத்தன சார், திருச்சிங்க.
3: திருச்சி
2: சார், இந்த மணி பிளான்ட் அக்கா வீட்டுல வச்சிருக்காங்க சார்.
3: சரி,
2: 3 மாடிக்கு மேல எல்லாம் ஏறிடுச்சு. அதப்போ நான் முன்னு எடுக்கிறதுக்கு அது கொடுக்க மாட்டேன், அதான் எடுக்க கூடாது. நீங்க வந்து இப்ப எடுத்தது எங்களுக்கு ராசி ஆகிடு வராது சண்டை வந்துருச்சு. அது திருடிதான் கொண்டு வச்சேன்னு
3: சொல்லி பேசுறாங்க.
2: அப்புறமேல பார்த்தோம், எனக்கு தெரிஞ்ச வீட்டுல வந்து நாங்க ஒரு திருடி கொண்டு வச்சேன்.
3: சரி,
2: அப்பதான் வந்துகிட்டு இருக்கு. அது எப்படி சார் அப்படியே வைக்கணும்? அதை
3: பசுமை பச்சை எங்க இருந்தாலும் பாக்கிறதுக்கு நல்லா
2: இருக்கு.
3: நம்பிக்கை வச்சிருந்தா நீங்களும் அதே செய்யுங்க. இல்லனாலும் நீங்க சும்மாவே அவங்க கேட்டு வாங்கிட்டு வந்து அது வருதான் பாருங்க, நிச்சயமா வரும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நர்சரியில பாத்து காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து வைங்க, அப்ப வச்சிருவோம்.
2: செம்பருத்தி செடி வாங்கி வச்சோம், அது இப்ப 6 மாசம் ஆச்சு, பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு.
3: அப்புறம் என்ன
2: குலை உடஞ்சி போச்சு? அதுவும் தூர்ல இதுல வந்துருக்கு, அதாவது இலையெல்லாம் விட்டுருக்கு, அதெல்லாம் உடஞ்சி போச்சு. அது முறை நட்டு வச்சு வருவா சார்?
3: ஒண்ணு இல்ல, அப்படியே அந்த உடஞ்சி எடுத்து அப்படியே பிசுறு இல்லாம கட் பண்ணி விடுங்க, திருப்பி துளுத்து வந்துடும்.
2: நட்டு வச்சிடலாமா?
3: என்ன செடியே சாஞ்சிடுச்சா?
2: செடி காயல, அது பச்சையா இருக்கு.
3: சில பேர் அது வந்து மணி பிளான்ட், மணி நிறைய பணம் வரும்பாங்க. உழைச்சா தாங்க வரும், உழைக்கலன்னா எதுவுமே வராது. உழைப்புக்கு தகுந்த ஊதியம் தான், சரிங்களா? அதனால இதெல்லாம் நம்பிக்கை, நம்பிக்கை மேல நம்பிக்கை வச்சு பாத்துக்க வேண்டியதுதான். மணி பிளான்ட் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. அதையே நம்ம என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 10 ரூபா 20 ரூபா இருக்கும். 20 ரூபா செடி நம்ம வைக்கிறதுல வச்சா என்ன, ஒரு டீ காஃபி குடிச்சாலே 30 ரூபா 40 ரூபா வந்துடும். அதனால ஒரு செடி வாங்கிட்டு வந்து தாராளமாக வைக்கலாம். அது மணி பிளான்ட் நீங்கள் காசு கொடுத்தே வைங்க, நல்லாவே வரும், அதில் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. சில பேர் அதுக்கு மணி பிளான்ட்டை கிள்ளி கட் பண்ணி பாட்டிலில் போடுவாங்க, பாட்டில தண்ணி வைங்க, அந்த தண்ணியில அது உறிஞ்சிக்கிட்டு அப்படியே நிக்கும், அது அழகா இருக்கும் பாக்குறது.
1: ஆனா அது கீழே பாசி எல்லாம் பிடிச்சி அது
3: அப்ப தண்ணியை மாத்தணும், தண்ணியை மாத்தணும். 2 நாளைக்கு 1 நாளைக்கு 1 முறை என்ன பண்ணும், அந்த மணி பிளான்ட் கொடியை வெளியில எடுத்துட்டு பாட்டில் இருக்கிற தண்ணியை பழைய தண்ணியாக ஊற்றிட்டு திருப்பி புது தண்ணி நல்லா பாட்டில் கழுவி விட்டு புது தண்ணி ஊற்றணும். புது தண்ணி ஊற்றி திருப்பி அந்த கிளையை அது உள்ளே வைங்க, நிச்சயமாக வரும். சரி, இன்டோர் பிளான்ட் அதனால் அது நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கலாம். எப்பயாச்சும் ஒரு மணி நேரம் எடுத்து வெயில் வரும்போது வெயிலில் வச்சுட்டு திருப்பி எடுத்து உள்ளே வச்சுக்கலாம்.
1: ஓகே, வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்நேகர்களே, உங்களுக்கு விவசாயம் சம்மந்தமான ஏதாச்சும் சந்தேகங்கள் எல்லாமே இருந்தா, இல்லை என்னெல்லாம் பண்ணலாம், ஏதாச்சும் ஐடியாலாம் வேணும் அப்படின்னா, நீங்கள் தாராளமாக நம்ம ஷோக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், அடுத்த காலர் போயிடுவோம். உங்களா
3: ஓலாமே யார்
4: சார்? வணக்கம்.
3: வணக்கம் சார், யாருங்க சார்?
4: சார், நான் சென்னையிலேருந்து ராஜேஷ் பெரியானகர் சார்.
3: சொல்லுங்க ராஜேஷ் ஐயா, சென்னையில் எந்த ஏரியா?
4: நீங்கள் சென்னையில் கொளத்தூர்.
3: கொளத்தூர், சொல்லுங்க ஐயா.
4: எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த செம்பருத்தி பூ வச்சிருக்கோம் சார். அது பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாசமா பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் அது ஒரு பூச்சி மாரி ஏதோ ஃபுல்லாகவே இருக்காது.
3: மாவு பூச்சி?
4: ஆமா, வெள்ள கலர்ல இருக்கு. அதனால போதும், இப்ப புள்ளத பூவே வரமாட்டேன். இப்போ
3: ஆமா வராது,
4: அந்த மொட்டு வந்து என்னன்னா கொட்டி போயிடுது.
3: கொட்டி போயிடும்.
4: ஆமா,
3: ஒண்ணு இல்ல,
4: நாங்க என்ன இது கூட போட்டோம், நாங்க எரு கூட வாங்கிட்டு ஒரு நம்ம நண்பர் மூலியமா எடுத்து கொடுத்தாங்க.
3: சரி,
4: அது கூட போட்டு பார்த்தோம். பாத்தீங்கன்னா அப்போ அந்த ஒரு மாதிரி வெள்ளை மாவு மாதிரி ஏதோ வருது அந்த கிளைகள் எல்லாம்.
3: புரிஞ்சுக்கிட்டேன் நானு. அதாவது என்னன்னா மாவு பூச்சின் பேரு, வெயில் காலத்துல ரொம்ப நிறைய இருக்கும், மழை பெய்யும் போது அது எல்லாம் போயிடும். நீங்க என்ன பண்ணணும், தினமும் உங்க செம்பருத்தி செடி ஒரு செடி ரெண்டு செடி தானே வச்சிருக்கீங்க, பாத்துக்கிட்டே இருப்பீங்க. பார்க்கும்போது 1-2 வரும்போதே அதை கிள்ளி காலால மிரிச்சிடணும். நிறைய வந்துச்சுன்னா செடியை கீழே இருந்து ஒரு அடி விட்டு மேல கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி அதை எடுத்து வெளியே தூரமா போட்டுடணும்.
4: இன்னொன்னு,
3: நம்ம வீட்டுல கெரோசின் வச்சிருப்போம், மண்ணெண்ணெய் வச்சிருப்போம். அதுல பழைய துணியில அந்த மண்ணெண்ணெய நினைச்சுக்கிட்டு இந்த செம்பருத்தி செடியில எங்கெல்லாம்

0: அந்த மாவு பூச்சி வெள்ளை வெள்ளையா இருக்கும், அங்கெல்லாம் இதை தடை விடுங்க நல்லா. பாலித்தீன் கவர் போட்டுங்க, க்ளவுஸ் மாதிரி போட்டு அப்படியே நம்ம கையாலே அதை எடுத்துட்டு அப்படியே கையாலே நசுக்கி விட்டுறலாம்.
1: சரிங்க சார், ஓகே. அந்த சோப்பு தண்ணி மட்டும் கரைச்சல் பண்ணி அந்த செடியும் எல்லாம் ஃபுல்லாவே தெளிச்சு விடலாம் இல்லைங்களா?
0: சோப்பு தண்ணி ரொம்ப காட்டமாயிடும், லேசான கரைசலா இருக்கும் கொஞ்சமா. ஒரு ஒரு லிட்டருக்கு ஒரு சேர அளவுக்கு சோப்பு போட்டு நல்லா அதையும் நல்லா துணியில போட்டு நினைச்சுக்கிட்டு ஃபுல்லா தடை விட்டுருங்க, வராது.
1: சரி சார், ஓகே, நான் ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா நான் நெக்ஸ்ட் டைம் சொல்றேன்.
0: கண்டிப்பாங்க, ரொம்ப சந்தோஷம் ராஜேஷ்.
1: நன்றி.
0: நிகழ்ச்சி இனி மடத்தினே.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
2: ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன், ஒரு வருஷம் கழிச்சு.
0: உங்க பேர் சொன்னாதான் நாங்க, நீங்க ஒரு வருஷம் நல்லா இருக்கும், ஒரு வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்களா? ஆறு மாசம் கழிச்சு வந்துக்கலாம்னு சொல்லுவோம் நாங்க.
2: சரிங்க சார்,
0: உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் திருவள்ளூர்ல இருந்து ஜீவராணி பேசுறேன்.
0: ஜீவராணி, ஆமாமா.
2: நீங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்குங்க சார், கொஞ்சம் பயனுள்ள டிப்ஸ் இருக்கு. போன வருஷம் வந்தப்ப என்னன்னா, நான் கொய்யா செடி வச்சிருந்தேன், அதாவது ரோட்ல இருந்து கொண்டாந்து வச்சிருந்தேன். நீங்க வந்து காய்ச்சா சொல்லுங்க அப்படின்னு
0: சொன்னீங்க.
2: எனக்கு கொய்யா செடி நல்லா காய்க்குதுங்க சார், இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: ஓ, மகிழ்ச்சிமா, நன்றி. நீ இப்ப
2: காய்க்குது, ஆனா நாங்க சாப்பிட முடியல சார், அது ஃபுல்லா எறும்பு சாப்பிட்டு இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல, அதுக்குதான் கேட்கலான்னு
0: வந்தேன். எறும்புக்கு வந்து வேப்பெண்ணெய் தெளிச்சு விடுங்கம்மா மேல.
2: கொய்யா மேல, கொய்யா மேல இருக்குங்க சார், அது மேல தெளிச்சு விட்டா கசக்காதுங்களா?
0: ஒண்ணுமே ஆகாது. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு லிட்டர் தண்ணியில கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வேப்பெண்ணெய கரைச்சி மேல தெளிச்சு விடுங்க. செடி மேல ஃபுல்லா படுற மாதிரி, காய் மேலயும் படுற மாதிரி தெளிச்சு விட்டு.
2: செடியில இல்லைங்க சார், அது கரெக்டா அந்த கொய்யா பழத்தை தான் தின்னுது.
0: அப்ப கொய்யா பழத்தை மேலேயே தெளிச்சு விடுங்க.
2: அதுதான் நம்ம எடுத்து சாப்பிட்டா
0: அப்புறமா நல்லா சுத்தமா கழுவி சாப்பிடுங்க, நல்லாயிடும், சரியாயிடும். உப்பு கரைசல் போட்டுங்க, உப்பு கரைசல் தண்ணியில போட்டு கழுவுங்க, சுத்தமா போயிடும், ஒண்ணுமே இருக்காது.
2: அது நான் அந்த எறும்பு சாக்கு இருக்கு இல்லைங்க சார், அது கூட வாங்கி அந்த கீழே தானே ஏறுது, அதனால மரத்தை சுத்தி ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டா கோடு போட்டு விட்டேன்.
0: அதுவும் செய்யலாம்.
2: அது அது இருக்கிற வரைக்கும் போக மாட்டேங்குது, திரும்பவும் அந்த ஸ்மெல்லோ இல்ல அதோட பவரோ போயிடுச்சுன்னா
0: மறுபடியும் வரும்.
2: என்ன
0: பண்ணுங்க, இந்த வேப்பெண்ணெய் கரைசல கீழேயும் நல்லா தெளிச்சு விடுங்க. அந்த கொய்யா மரத்தினுடைய தண்டு பகுதி கீழே இருக்கு இல்லையா, மரத்துக்கு தண்டு பகுதி,
2: ஆமா இருக்கு,
0: அதுல நல்ல பண்ணிய அந்த கோடு போடுற இடத்துல எல்லாம் இந்த வேப்பெண்ணெய் கரைசல தெளிங்க,
2: ஊத்தி விட்டுடலாம்,
0: ஊத்தி விடுங்க. அப்புறம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு வாங்கிட்டு வாங்க. வேப்பம் முன்னாக்க அந்த மரத்தோட தண்டு பகுதியில சுத்திலும் மண்ணை சுத்திலும் போட்டு
2: விடுங்க.
0: அது போட்டீங்கன்னா வராது. இந்த வேப்பெண்ணைக்கு வேப்பம் புண்ணாக்கு கசப்புக்கு எதுவுமே வராது, சர்வரோக நிவாரணி.
2: சரிங்க சார். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், நான் வந்து இதுவரைக்கும் எந்த செடியும் வாங்கிட்டு வந்து வச்சது இல்ல, எல்லாமே வந்து நான் இங்க ரோட்ல எங்காவது கிடைக்கும் இல்ல பக்கத்து வீட்டுங்கல்ல அந்த மாதிரிதான் வச்சிருந்தேன்.
0: சரி,
2: எல்லாமே நல்லாதான் பலன் கிடைச்சிருக்கு இது வரைக்கும். இப்ப வந்து சப்போட்டா செடி நான் வாங்கிட்டு வந்தேன் சார், ஒரு 200 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். அது வந்து வாங்கிட்டு வரும்போதே அதுல ஒரு காய் மொட்டு மாதிரி இருந்துச்சு. சரி, நான் அது வாங்கிட்டு வரும்போது இருக்கேன்னு அதை பிச்சு போட்டுட்டேன், போட்டுட்டு வச்சேன். இப்ப ஒரு 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு வச்சு.
0: சரி,
2: ஆனா வந்து அதுல புதுசா இலைங்க வரமாட்டேங்குது, ரொம்ப லேட் ஆகுங்களா இல்ல எப்படி அதுன்னு எனக்கு தெரியல. இல்ல எதுவும் போடணுமா? சாம்பல் போடுறேன், அப்புறம் இந்த எருவெல்லாம் போடுறேன், ஆனாலும் புது இலை இன்னும் வரல.
0: எவ்வளவு நாள் ஆச்சு வச்சு?
2: ஒரு 6 மாசத்துக்கு மேல இருக்கும் சார் அது வச்சு.
0: புது இலை வரணுமே, துளிர் வரணுமே, வராம இருக்காது. மரத்துல சப்போர்ட்டா கண்ணு மேல வெயில்.
2: காயமும் இல்ல, காயமும் இல்ல, அப்படியேதான் இருக்கு. நான் கடையில தான் வாங்கிட்டு வந்தேன் நர்சரியில.
0: இப்ப கீழே தரையில தானே வச்சிருக்கீங்க?
2: ஆமாங்க சார்.
0: வெயில் படுதா?
2: நல்லா வெயில் படுது. இப்போ அதுதான் நீங்க சொல்லுவீங்க, அப்பப்போ நான் கவனிச்சிருக்கேன். ஆனா அது புது செடியா இருக்கே, இப்போ கீறி விட்டா அது செத்து போயிடாதா?
0: ஒண்ணும் ஆகாது, சும்மா கீறி விடுங்க. அதுல களை முளைச்சிருக்காதா? களை முளைக்கலையா?
2: அது நான் விடுறது இல்ல சார், அந்த
0: முதல்ல எடுத்துருவீங்க?
2: எடுத்துருவேன் சார் உடனே உடனே.
0: சரி, என்ன பண்ணுங்க, அது எடுத்து அதுலயே போடுங்க. அந்த களை முளைக்குது இல்லையா, அதை எடுத்து அந்த இடத்துல மண்ணல்ல அந்த மண்ணுக்குள்ளே போட்டுருங்க, அது மக்கிரும், அதுவும் எருவாயிடும். பிளஸ் என்ன பண்ணுங்க, இப்ப வெளியில எங்கேயாச்சும் போனீங்கன்னா திருவள்ளூர்ல டவுன்ல கிடைக்கும், உரக்கடையில இல்ல மற்ற கடைகள்ல எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா நம்ம கை மாதிரி கீறதுக்கு கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு கருவியே இருக்கு, ஒரு
2: 100 ரூபாய்.
0: அப்ப அதால கீறி விடுங்க, சுத்தீரம் ஒண்ணாகாது. கீறி விட்டீங்கன்னா பழைய வேர் அறுபட்டு புது வேர் வரும், அப்ப நீங்க அதை பயன்படுத்தலாம்.

0: சார்.
1: வரும் நிச்சயமா.
0: இன்னும் ஒண்ணே ஒண்ணே, இப்போ எல்லாத்துக்கும் ஒரு 3 வருஷம் நீங்க டைம் சொல்றீங்க. இப்போ நான் முருங்கை வந்து போட்டு கொண்டு வச்சேன்
1: வந்து
0: காய் பிடிக்க மாட்டேங்குது.
1: போத்துல காய் பிடிக்கல, ஆனா துளிர் வந்துருச்சு, மேல கிளை போயிடுச்சு இல்லையா?
0: கிளை நல்லா மரமாவே ஆயிடுச்சு, நல்லா எங்க எங்க வீட்டை விட உயரமா போயிடுச்சு.
1: நீங்க என்ன பண்ணணும், உங்க அளவுக்கு உங்க உங்க உயரம் அளவுக்கு மேல கிளப்பு போயிருக்கு இல்லையா, அந்த கிளைகள் எல்லாத்தையும் பிசுறு இல்லாம கட் பண்ணி விடுங்க. ரொம்ப தண்ணி குடுக்காதீங்க, முருங்கைக்கு தண்ணீர் வந்து எதிரி.
0: அப்படிங்களா?
1: ஆமா, தண்ணி நிறைய.

0: முருங்கைக்கு தண்ணீர் வந்து எதிரி.
1: அப்படிங்களா?
0: ஆமா, தண்ணி நிறைய
1: இருந்துச்சுன்னா
0: போகாம பாத்துங்க. ரெண்டு நாளைக்கு ஒரு போற மாதிரி பாத்துங்க. அதை ஒதுக்கி விட்டு போற மாதிரி பாத்துங்க. தண்ணி இருக்க கூடாது, காய்ச்சலும் பாய்ச்சலுமா இருக்கணும் முருங்கைக்கு மட்டும். ஒரு காயை விட்டு அப்புறமா தண்ணி விடுங்க. ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு மூணு நாளைக்கு ஒரு முறை விட்டா போறோம். தண்ணியா இருக்க கூடாது. தண்ணி இருக்க இருக்க அதுக்கு மரம் தான் பெருகும், பூக்கள் வராது. சரிங்களா?
2: நேர்களே, அவதாரம் திரைப்படத்திலிருந்து வாலியுடைய வரிகள்ல இளையராஜாவோட இசையில இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய தென்றல் வந்து தின்னும் போது பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நிறைய நேயர்கள் இன்னைக்கு நிறைய பேர் பேசியிருக்காங்க, அதனால நிகழ்ச்சி நிறைவு பண்ணிடலாமா?
1: ரொம்ப சந்தோஷம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய அலோ ஃபார்மர்ஸ் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
3: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா,
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
3: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
4: இல்லையானே.
3: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
4: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வளாட்டைய வாங்குறேன்.
3: நீ கில்லாடிதான் போ.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய ஹலோ ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி. இப்போது இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவது பி சரவணன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.

வெல்கம் பேக். டைம் இஸ் 10:56 ஆன் த க்ளாக் அண்ட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் த எண்ட் ஆஃப் தி ஷோ அண்ட் ஐ நீட் டு கோ பேக் அண்ட் ஈவன் ஐ வில் ஆல்சோ கேச் அ குட் ஸ்லீப் லைக் யூ மை டியர் லிஸ்னர்ஸ். சி வாட் டு சே இஸ் இட்ஸ் ஆல்மோஸ்ட் த எண்ட் ஆஃப் த டே, ஜஸ்ட் கோ டு ஸ்லீப், ஃபர்கெட் எவ்ரி திங். ஐம் தேர் ஃபார் யூ, ஐம் தேர் ஃபார் யூ, ஐம் தேர் ஃபார் யூ டு லவ் யூ ஆல்வேஸ் மை டியர் லவ்அபிள் லிஸ்னர்ஸ். ஐ லவ் யூ டு த last breath of my life, that is for sure. And as the last track for today would be from Camila Cabello's and Shawn Mendes, Senorita. Listen to the music and sleep tight. Life is short and thin like a thread, so always fill it with happiness. Love you lots, love you lots, love you to the core. Always yours, signing off with love, RJ Rekha. Hands up pronto, good night, see you soon. Good night, sweet dream, sleep like cute babies out there. Yes, love you lots, my dear listeners. Listen to this music and sleep tight.

தென்மதுரை கோயிலிலே சங்கம் வளர்த்தாள், தஞ்சையிலே குடிபுகுந்து மங்களம் தந்தாள், தரணியெல்லாம் புகழ் பரப்பும் தாயென வந்தாள், தமிழ் தாயென வந்தாள்.

தொல்காப்பியம் வீற்றிருக்கும். திருவடியில் சிலம்போசை பாட்டிசைக்கும். அணிமுத்து மாலை எட்டு தொகையாகும். பாட்டிசையும் செங்கோலே குறளாகும், திருக்குறளாகும்.

பிரபல நித்தம் தம் சித்தமகிழ்ந்து சத்தி துதிக்கு வித்தக சீர பூவியா முத்தமிழ் சேத்தன சங்கமினாரான பாண்டிய நாட்டு அரசியே, 60,000 பாண்டியர்களின் நரந்தவ புதவியே, 7 வயதிலே எதிர்த்து வந்த நீமுகனை ஜெயித்து மகுடாபிஷேகம் கொண்ட மகாராணியே, அள்ளிக்கொடியிலே அவதரித்து ஆண்வாடையே கூடாதென்று பொம்மை விருது கட்டிய அந்த பூங்கொடியே வணக்கம், அள்ளி ராணியே வணக்கம்,

நேரம் நள்ளிரவு 12:10. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பியில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 100.1 FM கோல்டு அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த். நேர்களை இப்பொழுது கேட்கலாம் இரவின் மடியில். இதய தாமரை அஞ்சலி திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம். முதலில் இதய தாமரை திரைப்பட பாடல் SP பாலசுப்ரமணியம் பாடியது.

நேர்களே, நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலி வழியே எஃப்எம் கோல்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போது கேட்கலாம் நினைவில் நின்றவை. இந்த நிகழ்ச்சியில் கன்னி பெண், தங்கச் சுரங்கம், வாராஜாவா, தெய்வ மகன், சாந்தி நிலையம் ஆகிய

எண்ணம் விட்டு விட்டதோ இன்னும் கெட்டு விட்டதோ. கட்டழகு பாப்பா கண்ணுக்கு கள்ளத்தனம் ஏறோ பெண்ணுக்கு அது பட்டு கொண்டதோ நடை சிக்கிக் கொண்டதோ உடல் சேராறதோ.

0: அடுத்து டிஎம் சௌந்தரராஜன் எலரீஸ்வரி பாடிய பாடல்.
1: சத்து தன்னாடு தென்னாடு பொன்னாடு, பக்தி பண்பாடு கொண்டாடுவோ. சக்தி

0: வெற்றி வேலோடு சூழோடு தாயாட சுற்றி நாம் ஆடுவோம்.
1: சக்தி சங்கரி காளி கண்ணகி.

என்றும் தாகத்தாக தவிர தாக திட்டு தாக திருகிற என்று ஆடும் கா

0: இந்த வாக்கு அரித்தெடுத்த தலைக்களத்தில் விளங்கு போட்டோம். அரித்த பின்னர் ஆட்சி வைக்க ஆடும் ஆட்டோம்.
1: அடுத்து டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல்.

0: பெண்ணும் ஆளும் வாழும் வாழ்க்கை இனியது. தென்னாட்டிலே தண்ணீரும்
1: அடுத்து எல்லாரீஸ்வரி சரளா எம் ஆர் விஜயா அஞ்சலி பாடிய பாடல்.

பஞ்சம் நெஞ்சிலே செல்வராக உள்ள போது என்றும் பஞ்சம் நெஞ்சிலே இல்லை.

0: தீப ஒளி வீசுதம்மா. சிறு குழந்தை படிவினிலே தெய்வம் வந்து பேசுதம்மா.
1: ஒலித்த பாடல் சிறுகழி கோவிந்தராஜன் பாடியது. அடுத்து எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடலை கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. இதில் 6-60 வரை தர்ம யுத்தம், இரு நிலவுகள், காஷ்மீர் காதலி ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். முதலில் இடம்பெறுவது 6-60 வரை படத்திலிருந்து பாடல்கள்.

தர்மயுத்தம் படத்தின் பாடல்களை பாடியவர்கள் எஸ்பி சைலஜா, மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி ஆகியோர். நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்து இரு நிலவுகள் படத்திலிருந்து பாடல்கள் சில

ஒலித்த இருநிலவுகள் படத்தின் பாடல்களை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, பி சுசீலா ஆகியோர். நெஞ்சமரப்புதிலை நிகழ்ச்சியின் நிறைவாக காஷ்மீர் காதலி படத்திலிருந்து பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலை நிகழ்ச்சிகளில் தொடர்வது இனியராகும். இன்றைய நிகழ்ச்சியில் ரஷீத் கான் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆனந்த் கோபால் பனர்ஜி அவர்கள் தப்லா.

சென்னை வானொலியின் எஃப்எம் கோல் 100.1 MHz பண்பலையில் ஒலித்து கொண்டிருக்கும் இனிய ராகத்தில் இன்று ரஷீத் கான் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனந்த் கோபால் பானர்ஜி அவர்கள் தப்லா.

அடுத்து மாரவைரி ரமணி, நாசிகாபூஷணி ராகம், ஆதித்தாளம், திஸ்ர நடை, தியாகராஜ கீர்த்தனை.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மேல் சானான்குப்பம் எம்ஜிஎம் சரவணன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வேலூர் பிஎம்எஸ் கதிர்வேல் அவர்கள் தவில். இனி பார்வதி நாயகனே என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் சண்முகப்பிரியா, ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 தொடர்வது புலரும் பொழுது. அம்மன் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடிய பாடலோடு புலர்கிறது இன்றைய புலரும் பொழுது.

நிகழ்ச்சியில் இனி கோட்டை மாரியம்மன், பொண்ணுக்கேத்த புருஷன் ஆகிய படங்களிலிருந்து ஸ்வர்ணலதா பாடியுள்ள இரு பாடல்களை அடுத்தடுத்து ஒலிபரப்ப கேட்கலாம்.

0: அடுத்து சேவாசதனம் படத்திற்காக MS சுப்புலட்சுமி பாடியுள்ள பாடல்.
1: ஒரு நாளும் நாதன் இத மொழி.

நேரம் 5:30 18 நொடிகள். ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து திருநீலகண்டர் படத்திற்காக M.K. தியாகராஜ பாகவதர் பாடியுள்ள பாடல்.